தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தத்தரி ததல தஜ்ஜனு தஜனு தத்தினி ததினி தஜ்ஜனு தக்கித தரித தனத தெனுத திமித்த